0: தமிழ் மாலை.
1: இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சி மூணார் ஜெனி குழுவினர் வழங்கும் ஓணப்பண்டிகை சிறப்பு தமிழ் மாலை நிகழ்ச்சியாக அமைகிறது.
2: வணக்கம் வணக்கம் அன்பான வானொலி நேயர்களே, மலர்கள் மலரட்டும், மனங்கள் மகிழட்டும், வீடுகள் முழுவதும் பூக்கோலம் நிறையட்டும், அன்பும் சந்தோஷமும் நிறைந்த ஓணம் உங்கள் இல்லங்களிலும் மலரட்டும். அனைவருக்கும் இனிய ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். நான் கலை.
3: நான் ஜெனி.
2: ஓணம் பண்டிகை குறித்த சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கெடுப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அகில இந்திய வானொலி நிலையம் தேவிக்குளம் தமிழ் மாலை நிகழ்ச்சி ஸ்பைஸ் பண்பலை 101.4. இன்னைக்கு நம்ம ஓணம் பண்டிகையை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஓணம் எப்ப கொண்டாடுறாங்க ஜெனி?
3: ஓணம் கேரளத்துல மிகப்பெரிய பாரம்பரிய திருவிழா. அறுவடை திருநாளாக மலையாள மாதமான சிங்கம் மாசத்தில் கொண்டாடப்படுகிறது. பொதுவாக ஆகஸ்ட் செப்டம்பர் காலத்தில் தான் ஓணம் வருகிறது.
2: ஆமாங்க, மாவேலி மன்னரோட வருகையை நினைவு கூர்ந்து கொண்டாடப்படக்கூடிய கேரளத்தோட மிக முக்கியமான ஒரு திருவிழா தான் இந்த ஓணம். சாதி மதம் எந்த பேதம் இல்லாம அனைவராலும் கொண்டாடப்படுது. கடுமையான கர்க்கடக மாதத்துக்கு பிறகு வரும் சிங்கம் மாதம் விவசாயிகளுக்கு செழிப்புக்கான நம்பிக்கையை அளிப்பதால் தான் இந்த ஓணம் வந்து ஒரு அறுவடை பண்டிகையா அமைகிறது. ஓணம்னாலே நம்ம நினைவுக்கு என்ன ஜெனி ஞாபகம் வரும்?
3: பூக்களம்.
2: அது மட்டும்தானா?
3: ஓண சத்யா.
2: விளையாட்டுங்களை விட்டுட்டீங்களே.
3: ஆமா, ஓண ஊஞ்சல், படகு போட்டி.
2: அது மட்டும்தானா? கேரளா டிரெஸ்.
3: கேரளாவோட பாரம்பரிய உடையான ஹாஃப் ஒயிட் சாரி அல்லது முண்டு ஷர்ட் உடுத்துவாங்க.
2: பண்டிகை காலத்துல கேரளாக்கு வரக்கூடிய பார்வையாளர்கள் இந்த மாநிலத்தோட விருந்தோம்பலையும் கலாச்சாரத்தையும் நேரடியா அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அவங்களுக்கு. படகு போட்டிகள், வடம்வலி, புலிக்களி, கும்மாட்டிக்களி, தும்பித்துள்ளல் மற்றும் ஓண சத்யா போன்ற நிகழ்ச்சிகளோட இந்த விழா கலை மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மையும் வெளிப்படுத்துது. அதையெல்லாம் விட முக்கியமா என்ன?
3: மாவேலி.
2: ஆம் நேர்களே, மாவேலி மன்னனின் புகழ்தான்.
3: மாவேலி என்ற பெயர் நம் மனங்களில் இவ்வளவு அன்புடன் நிலைத்திருப்பதற்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க?
2: அதுக்கு பின்னாடி ஒரு அழகான வரலாறும் புராண கதையும் இருக்கிறது ஜெனி. மாவேலி மன்னனோட கதையை கேட்கலாமா?
3: கண்டிப்பா.
2: கேரளால புராண காலத்துல அன்புக்குரிய மன்னரா மகாபலி இருந்தார். பாதாள உலகத்திலிருந்து மேலேறி வந்து கேரளாவுக்கு வந்து திருவோண நாளன்று தன்னோட குடிமக்களை சந்திப்பதாக ஒரு ஐதீகம் இருக்குது. விஷ்ணு பகவானோட பக்தரான மகாபலி இவர் யாருன்னா விரோசனன் மகன், பிரகலாதனோட பேரன். அவர் ஒரு நீதியுள்ள மற்றும் தர்ம சிந்தனையுள்ள மனிதராக இருந்தார். மேலும் அவர் வந்து தன்னோட குடிமக்களை அனைவரையும் சமமா நடத்தினார். அவரோட ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா வறுமை, குற்றச்செயல்கள் அல்லது கொடுமை எதுவுமே நடக்கல. மகாபலி ஒரு அசுர மன்னனா இருந்த போதிலும் அவரோட ஆட்சி, அவரோட புகழ் அது வந்து ரொம்ப உச்சக்கட்டத்துல இருந்தது. மக்கள் அவரை வந்து பெருசா போற்றி புகழ்ந்தாங்க. மகாபலியோட புகழ் நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருந்துச்சு. இது தேவர்களுக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியது. ஏன்னா ஒரு அசுர அரசரோட புகழ் வந்து இவ்வளவு தூரத்துக்கு வருதே அப்படின்னு அவங்களுக்கு பயங்கர கோபமா இருந்தது. தங்களோட அதிகாரத்தை இழக்க நேரிடுமோ மகாபலியை சந்திக்கிறதுக்காக வரார். மகாபலி விஷ்ணுவோட அருளை பெற யாகம் செய்து கொண்டிருக்கிறாரு. அந்த ஏழை பிராமண சிறுவனை பார்த்ததும் மகாபலி அவன்கிட்ட கேக்குறாரு, சிறுவா உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு. அதற்கு எதை கேட்டாலும் தரக்கூடியவர் தானே மகாபலி, அது விஷ்ணுவுக்கும் தெரியும் தானே. அதற்கு அந்த சிறுவன் 3 அடியில் எனக்கு நிலம் வேண்டும் என்று பதில் உரைக்கிறான். மகாபலி அந்த சிறுவனின் விருப்பத்தை நிறைவேற்றினார். அவன் உருவத்தில் வளரத் தொடங்கினான். முதல் 2 அடிகளிலேயே முழு பிரபஞ்சத்தையும் அளந்தான். 2வது அடியில் விண்ணுலகை அளந்தான். அப்போதுதான் மகாபலிக்கு புரிந்தது, தனக்கு முன்னால் இருப்பது ஒரு சாதாரண சிறுவன் அல்ல, விஷ்ணு பகவானே அப்படின்றத உணர்ந்தார். இனி நிலம் இல்லை என்பதை கண்ட மன்னன் அடுத்த அடிக்காக தன்னோட தலையை தாழ்த்தி தன் தலையில அடுத்த அடியை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையை காட்டுறாரு. மன்னனோட பக்தியால திருப்தி அடைஞ்ச விஷ்ணு பகவான் மகாபலியை ஆசீர்வதித்து ஆண்டுக்கு ஒரு முறை தன் குடிமக்களை சந்திக்க அனுமதி அளித்து பாதாளம் அல்லது கீழ் உலகிற்கு அவரை அனுப்புகிறார். இந்த சம்பவம் நடந்ததா சொல்லப்படக்கூடிய இடத்துக்கு திரிக்கல்க்ரா அப்படின்னு பேரு. அது பின்னால அது பெயர் மாற்றம் ஏற்பட்டுச்சு. இந்த சம்பவம் சிங்க மாதத்துல திருவோண நட்சத்திர நாள்ல தான் நடந்ததா சொல்றாங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஓண பண்டிகை 10 நாள் கொண்டாடப்படுது. கேரள மக்கள் தங்களுக்கு பிரியமான மன்னருக்காக ஆவலுடன் காத்திருக்காங்க. மாவேலி நாடு வானேடும் காலம் அப்படின்ற ஒரு நாட்டுப்புற பாடல்ல மகாபலியோட யாக கதை முழுமையா விவரிக்கப்பட்டுள்ளது.
3: நல்லாட்சி செய்த மன்னனுக்கு பாதாளமா? இது என்ன நியாயம்?
2: அப்படி இல்ல ஜெனி, எல்லா மன்னர்களும் தான் ஆட்சி பண்றாங்க, எல்லாரோட பேரும் நிலைச்சு நிக்குதா? இல்ல.

0: மாவேலி மன்னனை இன்னைக்கு வரைக்கும் நம்ம கொண்டாடிக்கிட்டே இருக்கோம். காலங்காலமா அவரோட பெயர் வாழணும்னு கூட இப்படி செஞ்சிருக்கலாம் இல்லையா?
1: ஓ, அதுவும் சரிதான். அதனால தான் மாவேலி வரும் நாளுக்காக மக்கள் வீடுகளை சுத்தம் செய்து அழகான பூக்களால பூக்களம் அமைத்து புத்தாடை அணிந்து ஓணம் விருந்து சமைத்து உண்டு மகிழ்கிறார்கள் இல்லையா?
0: ஆமா, அதனால ஓணம்ன்றது வெறும் ஒரு பண்டிகை மட்டும் இல்ல, அது சமத்துவத்தோட நினைவு, அது அன்போட நினைவு, ஒரு நல்லாட்சியின் நினைவு. அது மாவேலியை வரவேற்கக்கூடிய மக்களின் மனப்பூர்வமான திருவிழா. ஓகே ஜேனி, அத்தப்பூக்களம் பத்தி சொல்லுங்களேன்.
1: ஓகே, அத்தப்பூக்களம் பத்தி சொல்லுறேன், கேளுங்க. ஓணத்தின் முக்கிய அடையாளங்களில் ஒன்று அத்தப்பூக்களம். வீட்டு வாசல்களில் பலவிதமான மலர்களால் அழகான வடிவங்களில் கோலம் அமைப்பது பாரம்பரியம்.
0: ஆமா, முதல் நாள் அன்று அது ஒரு சின்ன வளையத்தோட தொடங்கும். அடுத்தடுத்த நாளாகும் போது அந்த பூக்களம் வந்து திருவோணம் வரைக்கும் அது பெருசாகிட்டே போகும். இல்ல, பூக்களும் புதுசு புதுசா சேர்ப்பாங்க. அடுத்ததா எனக்கு பிடிச்ச ஓண சத்யா பத்தி சொல்றீங்களா?
1: ஓண சத்யா தானே, நானே சொல்றேன். வாழை இலையில் பரிமாறப்படும் பாரம்பரியமான ஓண விருந்து ஓண சத்யா. அவியல், சாம்பார், பருப்பு, காளன், ஓலன், தோரன், பச்சடி, கிச்சடி, இனிப்பு வகைகள், பல உணவுகள் இதில் இடம்பெறும்.
0: ஜெனி, சர்க்கரை விரட்டி, அடைப்பிரதமன், இஞ்சிக்கறி, பருப்புக்கறி, புளிச்சேரி, எரிச்சேரி, கூட்டுக்கறி, பருப்பு பாயசம், பப்படம், பழம், சிப்ஸ், அப்பப்பா நினைச்சாலே வாயில எச்சில் ஊறுது இல்ல?
1: ஆமா ஆமா, ஓணக்கோடி. ஓணத்தையொட்டி புதிய ஆடைகள் அணிவது ஓணக்கோடி எனப்படுகிறது. குடும்பத்தில் அனைவரும் புத்தாடை அணிந்து மகிழ்வது முக்கியமான பாரம்பரியம்.
0: ஆமா ஜெனி, அது மட்டும் இல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஓண காலத்துல வீடுகள்ல கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஊஞ்சல் கட்டி ஆடுவாங்க. அது ஒரு ரொம்ப ஒரு பழமையான வழக்கமா இருக்கு. இது ஓணத்தோட மகிழ்ச்சியை மட்டும் இல்ல, நம்மளோட குழந்தை பருவ நினைவுகளை கூட இது பிரதிபலிக்குது, அப்படித்தானே?
1: ஆமா ஆமா, வள்ளங்களி கேரளத்தின் புகழ்பெற்ற பாம்பு படகு போட்டி ஓணக்காலங்களில் முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்று. பலர் ஒன்றாக இணைந்து படகை செலுத்துவது ஒற்றுமையின் அழகை வெளிப்படுத்துகிறது இல்லையா?
0: கண்டிப்பா. அதே மாதிரி புலிக்களி ஓணத்தோட மற்ற ஒரு பிரபலமான பாரம்பரிய கலை இல்லையா? கலைஞர்கள் புலி வேடமிட்டு வரும்போது நமக்கு பாக்குறதுக்கு வேடிக்கையாவும் இருக்கும், நிஜமான புலியை பாக்குற மாதிரி இருக்கும். அவங்க புலி வேஷமிட்டு ஆடி மக்களை மகிழ்விக்கிறாங்க இல்லையா?
1: ஆமா, ஓணத்தின் முக்கியமான நாளாக திருவோணம் கருதப்படுகிறது. இந்த நாளில் குடும்பத்தினர் ஒன்று கூடி விருந்து உண்டு புத்தாடை அணிந்து மகிழ்ச்சியுடன் ஓணத்தை கொண்டாடுகிறார்கள்.
0: ஓணம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய செய்தி என்ன தெரியுமா? ஓணம் அப்படிங்கிறது வெறும் திருவிழா மட்டும் இல்ல, அது சமத்துவம், அன்பு, சகோதரத்துவம், ஒற்றுமை, பகிர்வு மற்றும் மனிதநேயம், இதையெல்லாம் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு திருநாள். கேரளாவில் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய இந்த ஓணம் பண்டிகை ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் அத்தம் நட்சத்திரத்திலிருந்து திருவோணம் நட்சத்திரம் வரை 10 நாட்களும் நடைபெறுது. இன்னைக்கு கேரளால மிகச்சிறப்பாக நடைபெறக்கூடிய இந்த பண்டிகை கேரளால மட்டும்தான் கொண்டாடப்படுதா ஜேனி, உங்களுக்கு தெரியுமா?
1: இல்லை செல்வி, இவ்வோண பண்டிகை பண்டைய காலத்தில் பாண்டிய நாட்டில், குறிப்பாக மதுரையில் நடைபெற்றுள்ள செய்திகளை சங்க இலக்கியம் சுட்டிக்காட்டுகிறது. பாண்டியன் நெடுஞ்செழியன் மதுரையை ஆண்ட போது அங்கு திருவோண திருவிழா நடைபெற்ற செய்தியை மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சியில் விரிவாக பாடியுள்ளார். ஆவணி மாதம் நிறைமதி நன்னாளான திருவோணத்தன்று திருமால் பிறந்ததாகவும் அதனை மக்கள் அனைவரும் ஒன்றுகூடி விழாவாக கொண்டாடியதாகவும் குறிப்பிடுகிறார். இதனை கணம்கொள் அவுணர் கடந்த பொலந்தார் மாயோன் மேய ஓண நல் நாள் கோணம் தின்ற வடு ஆள் முகந்த சாணம் தின்ற சமம் தாங்கு தடக்கை மரம்கொள் சேரி மாறு பொரு செருவில் மாறாது உற்றவடு படுநெற்றி சுரும்பு ஆர் கண்ணில் பெரும் புகழ் மறவர் கடுங்களிறு ஓட்டலின் காணுனர் இட்ட நெடுங்கரை காழகம் நிலம்பரல் உறப்ப படுங்கள் தேரல் மகிழ்ச்சிறந்து திரிதர என்ற மதுரை காஞ்சி பாடல்கள் மெய்ப்பிக்கின்றன. ஓண நன்னாள் அன்று காய்கறி, கனி முதலிய உணவுப் பொருட்களை விருந்தினர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்திருந்தனர். வீரர்கள் சேரிப்போர் என்னும் வீர விளையாட்டை நிகழ்த்தினர் என்றும், வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகளை பாண்டிய மன்னன் வழங்கினார் என்றும் மதுரையில் நடைபெற்ற ஓணம் பண்டிகையை விளக்கியுள்ளார் மாங்குடி மருதனார். இறையனார் களவியல் உரைக்காரர் நக்கீரர் தமிழ்நாட்டில் நடைபெற்ற திருவிழாக்களை கூறுமிடத்து மதுரை ஆவணி அவிட்டமே, உறையூர் பங்குனி உத்திரமே, கருவூர் உள்ளி விழாவே என இவையும் என்று குறிப்பிடுகிறார். இவர் குறிப்பிடும் மதுரை ஆவணி அவிட்டம் திருவோண திருவிழாவையே குறிப்பதாக மு ராகவையங்கார் கருதுகிறார். தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஓணம் பண்டிகையை பெரியாழ்வாரும் திருஞான சம்பந்தரும் குறிப்பிடுகிறார்கள். திருமாலுக்கு உரிய நாள் திருவோணம் என்ற போதிலும் சென்னை மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் திருவோண விழா நடைபெற்ற செய்தியை திருஞான சம்பந்தர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்தில் பண்டைய காலத்தில் சிறப்பாக நடைபெற்ற இந்த ஓணப்பண்டிகை பின்னர் ஏனோ வழக்கொழிந்து போயிற்று. ஆனால் இன்று ஓணம் பண்டிகை கேரளா முழுவதும் விழாக்கோலம் பூண்டு இன்பத் திருவிழாவை கொண்டாடப்பெற்று வருகிறது. இதில்

0: இருந்து என்ன தெரியுதுன்னா, மாவேலி ஆட்சி செய்த காலம் போல அனைவரும் சமமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் என்பதை ஓணம் நமக்கு சொல்லும் சிறப்பான செய்தி.
1: அழகான தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க ஜெனி. மாவேலி மன்னனோட ஆட்சி மீண்டும் வரட்டும், அன்பும் சமத்துவம் நிறைந்த ஒரு உலகம் உருவாகட்டும். அடுத்ததாக ஓணம் சிறப்பு வானொலி நாடகம் மாவேலி மீண்டும் வந்தால் ஒரு பாடலுக்கு பிறகு கேட்டு மகிழுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அகில இந்திய வானொலி நிலையம் தேவிகுளம், தமிழ் மாலை நிகழ்ச்சி, பைஸ் பண்பலை 101.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அகில இந்திய வானொலி நிலையம் தேவிகுளம், ஸ்பைஸ் பண்பலை 101.4.
1: இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சி ஓணப் பண்டிகையின் சிறப்பு நிகழ்ச்சியாக அமைகிறது. நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக
0: ஓணம் சிறப்பு வானொலி நாடகம் மாவேலி மீண்டும் வந்தால். இடம் மாவேலி எஃப்எம். பாத்திரங்கள் தொகுப்பாளர், இணை தொகுப்பாளர் மாவேலி. நகைச்சுவை கதாபாத்திரங்கள் குழந்தை, மாமி, சரோஜா. காட்சி 1, மாவேலி எஃப்எம், மாவேலியின் வரி.

0: பிரேக்கிங் நியூஸ். இன்றைய முக்கிய செய்திகள். முதல் செய்தி, மாவேலி மன்னர் கேரளாவிற்கு வந்துவிட்டார். இரண்டாவது செய்தி, மாவேலி மன்னர் நமது எஃப்எம்மிற்கு வருகை தரவுள்ளார். நேயர்களே, உங்களது கேள்விகளை மாவேலி மன்னனிடம் நேரடியாக கேட்கலாம்.
1: இன்னும் சில நொடிகளில் மாவேலி நமது எஃப்எம்மிற்கு வருகை தரவுள்ளார். இதோ மாவேலி மன்னர் உங்களுக்காக வருகை புரிந்துள்ளார்.
0: மாவேலி மன்னரே, மாவேலி எஃப்எம் அன்புடன் உங்களை வரவேற்கிறது.
1: நீங்கள் இங்கே வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது மன்னா. மக்கள் உங்களுடன் பேச ஆர்வமாக உள்ளார்கள்.
2: மகிழ்ச்சி மகிழ்ச்சி, மக்களுடன் பேசுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி.
3: ஹலோ,
1: அடுத்ததா ஒரு கால் வருது, யாருன்னு பார்க்கலாம். ஏதோ ஒரு குழந்தை பேசுது.
3: ஹலோ, யாரது?
2: நான் தான் மாவேலி மகாராஜா, உங்களுக்கு தெரியுமா?
3: ஹலோ, நான் நித்திலா பேசுறேன். இந்த வருஷமும் மாவேலி வருவாரா?
2: நான் தான் மாவேலி.
3: உண்மையை சொல்றீங்களா இல்ல பிராங்க் பண்றீங்களா?
2: பிராங்கா? பிராங்க்னா என்ன?
3: ஏமாத்துறதுன்னு அர்த்தம், உங்களுக்கு தெரியாதா?
2: ஏமாத்துறதுக்கு இப்படி ஒரு பேரா? இப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் உண்மையான மாவேலி தான்.
3: அப்படியா? ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் வரீங்களே, உங்களுக்கு வயசே ஆகாதா?
2: அதுதான் மாவேலியோட ரகசியம். பாதாளத்துக்கு என்னை என்னைக்கு அனுப்பினாங்களோ அன்னையிலிருந்து எனக்கு வயசு கூடவும் இல்லை குறையவும் இல்லை. அதனால தான் நான் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கேன். சரிம்மா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இப்போ எல்லாம் நீங்கள் என்ன விளையாட்டு விளையாடுவீங்க?
3: மொபைல் கேம்ஸ் தான்.
2: வெளியில் நீங்கள் நண்பர்களோட விளையாட மாட்டிங்களா?
3: எப்பவாவது தான்.
2: அப்போது நம்முடைய இயற்கையெல்லாம் பார்த்து ரசிக்கிறதுக்கு நீங்கள் வெளியே எல்லாம் போக மாட்டிங்களா? இல்லை நம்முடைய இயற்கையை பார்த்து ரசிக்க ஆர்வம் இல்லாமல் இருக்கிறீங்களா?
3: இல்லை, ஃபோட்டோ எடுத்து நாங்கள் இன்ஸ்டாகிராம்லாம் போடுவோம்.
2: அப்போ நீங்கள் எல்லாம் பூவை ரசிக்கிறதுக்கு பதிலாக போட்டோவை ரசிக்கிறீங்க இல்லை?
3: சரி, நான் போகிறேன். எனக்கு ஓன சதியாக ஆர்டர் பண்ணியிருக்கோம், வந்துருச்சு, சாப்பிட போகிறேன். பாய் மாவேலி.
2: பாய் செல்லம். என்னோட காலங்களில் இப்படியெல்லாம் இருந்ததே கிடையாது.
1: அதனால தான் உங்கள் காலம் பொற்காலம்.
2: நான் மகாபலி, ஆனால் மக்கள் என்ன அன்பாக மாவேலின்னு கூப்பிட்டாங்க. என்னோட ஆட்சியில் மக்கள் அனைவரும் சமமாக வாழ்ந்தார்கள். பணக்காரன் ஏழை எந்த பாகுபாடே கிடையாது. பொய் இல்லை, திருட்டு இல்லை, அநியாயம் இல்லை. மக்கள் ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருந்தாங்க.
0: அடுத்ததாக இதோ ஒரு கால் வருது. மாவேலி மன்னன் பேசுறதுக்காக யார் பேசுறான்னு பார்க்கலாம். திருச்சியிலிருந்து ஒரு மாமி பேசுறாங்க.
1: மாவேலி மன்னா வணக்கம், நான் தமிழ் மாமி பேசுறேன்.
2: வணக்கம் வணக்கம், நான் கூட மலையாள மாமியோன்னு நினைச்சிட்டேன்.
1: மன்னருக்கு கிண்டல பாரு, என் பெயர் தமிழரசி, அதைத்தான் தமிழ்னு சொன்னேன்.
2: ஓஹோ, நம்முடைய தமிழகத்தில் பண்டைய காலங்களில் எல்லாம் ஓணப்பண்டிகையை மிக சிறப்பாக கொண்டாடி இருந்தாங்க. பின்னர் ஏதோ அது வழக்கொழிந்து போயிட்டு, ஆனால் இப்போ தமிழக மக்கள் என்னை மீண்டும் நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க.
1: ஆமாம் அண்ணா, தற்போதைய ஓணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீர்கள்?
2: இப்போ நான் பூமிக்கு வரும்போது பல மாற்றங்களை பார்க்குறேன். ஆனால் மக்கள் தான் ஒருவரை ஒருவர் உண்மையிலேயே நேசிக்கிறாங்களா என்பது சந்தேகமாயிருக்கு.
1: எங்கே நேசிக்கிறா, அவாவா வாட்ஸ்அப்பில் ஹாப்பி ஓணம்னு சொல்கிறாங்க மன்னா.
2: ஆமாம், மக்களெல்லாம் ஒருவருக்கொருவர் நேரில் சந்தித்து நலம் விசாரிக்கிறாங்களா மாமி?
1: அதெல்லாம் வேண்டாம், ஸ்டேட்டஸ் பார்த்தாலே இவருக்கெல்லாம் போரும்.
2: அடடா,
1: எங்களிடம் டெக்னாலஜி வந்து விட்டது. ஆனால் உங்கள் காலத்தில் அன்பும் ஒற்றுமையும் இன்னும் எங்களுக்கு வேண்டும் மாவேலி.
2: அதைத்தான் நானும் எதிர்பார்க்குறேன். நன்றி தமிழ் மாமி, உங்கள் அழைப்பிற்கு மிக்க நன்றி. வாய்ப்பு கிடைத்தால் நாம் மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி மாவேலி, உங்களுக்கும்.
0: மாவேலியின் இன்றைய உலகை பற்றிய கேள்விகள் கேட்கலாம். மாவேலி மன்னா, உங்கள் காலத்து ஓணத்துக்கும் இப்போதைய ஓணத்திற்கும் என்ன வித்தியாசம்?
2: எங்கள் காலத்திலெல்லாம் மக்கள் நேரில் சந்தித்து நலம் விசாரிப்பாங்க, வாழ்த்து சொல்லுவாங்க. ஆனால் இப்போ தான் மக்கள் ஒரே வீட்டில்

0: உட்காந்துக்கிட்டு வாட்ஸ்அப்பில் ஹாப்பி ஓனா அனுப்பிக்கிறாங்க.
1: மன்னரே, உங்களுக்கு ஸ்மார்ட் போன் கொடுத்தால் என்ன செய்வீங்க?
0: முதல்ல என்னுடைய ராஜ்யம் எங்கே இருக்குன்னு கூகுளில் தேடுவேன்.
1: கிடைச்சதா?
0: கிடைச்சது கிடைச்சது, ஆனால் இந்த இடம் இப்போது கிடைக்கவில்லைன்னு காட்டுது.
1: இப்போ மக்கள் வேலை பணம் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க, அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: நாங்கள் ஆட்சி செய்த காலங்களில் மக்கள் சந்தோஷத்துக்காக வாழ்ந்தாங்க, ஆனால் இப்போ மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்காங்க. நான் இப்போ மக்கள்கிட்ட கொடுக்குற ஒரு அட்வைஸ் என்னன்னா, கொஞ்சம் நின்று சிரிக்கவும் கற்றுக்கோங்களேன், என்ன குறைஞ்சி போக போகுது.
2: மன்னரே, இன்றைய இளைஞர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
0: இன்றைய இளைஞர்கள் நல்ல திறமைசாலிகள், ஆனால் ஒரு விஷயம்தான் எனக்கு புரியவே இல்லை.
2: என்ன?
0: சாப்பிடும் போதும் ஃபோனு, நடக்கும் போதும் ஃபோனு, தூங்க போகும்போதும் ஃபோனு. அப்படின்னா ஃபோனை எப்போ தான் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல.
1: ஓண சத்யாவில் பிடித்த உணவு எது உங்களுக்கு?
0: எனக்கு எல்லாமே பிடிக்கும். முதல்ல சாப்பிட ஆரம்பித்தா இந்த பரிமாறுறவங்க இருக்காங்களே, அவங்க தரும் அன்பு தொல்லைக்கு அளவே இல்லை. இன்னும் கொஞ்சம் மாவேலி, இன்னும் கொஞ்சம் மாவேலின்னு வச்சுட்டே இருக்காங்க. கடைசியில் இலைக்கே இடம் இல்லாமல் போயிடுது.
2: அடுத்ததாக வாழ்க்கையை பற்றிய ஒரு அழகான கேள்வி. ஓணத்தின் உண்மையான செய்தி என்ன மகாராஜா?
0: என்னை பொறுத்தவரையில் ஓணம் என்பது அன்பை பகிரும் நாள், ஒற்றுமையை நினைவுபடுத்தும் நாள், ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடுகளை மறக்கும் நாள், மனிதநேயத்தை கொண்டாடும் நாள். அதுதான் உண்மையான ஓணம். ஒரு வீட்டில் மட்டும் ஓணம் இருந்தால் அது முழுமையான ஓணம் கிடையாது. நம்முடைய வீட்டின் அருகில் இருப்பவர்களின் முகத்திலும் சிரிப்பு மலரும் போதுதான் ஓணம் முழுமையடைகிறது.
1: அடுத்த ஒரு கால் வருது, யாருன்னு பார்க்கலாம். சென்னையிலிருந்து சரோஜா பேசுகிறாங்க.
3: நான் சரோஜா பேசுகிறேன். மாவேலிட்ட கொடுங்க ஃபோனை.
1: இதோ கொடுக்குறேம்மா, பேசுங்க.
3: மன்னா, இதா ஒரு டவுட் கேட்குறேன், தப்பாக எடுத்துக்காத. வருஷத்துக்கு ஒரு தபா தானே பூமிக்கு எட்டி பார்க்குற? அப்போ பாதாளம் உனக்கு செம்ம வசதியாக இருக்கு போலியே, அங்கேயே குந்திக்கணும் சீட்டில் பண்ணிட்டேன்னா.
0: அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சரோஜா, தரையில் படுத்து முதுகெல்லாம் வலிக்குது, ஒரு பெட்டு கூட இல்லைன்னா பார்த்துக்கேன்.
3: என்னது அப்படியா சொல்கிறா? இல்லைண்ணா, நீங்கள் வந்துட்டியா? அப்போ உன் வீட்டை பார்த்துக்கிறது யாரு? யாராச்சும் காவலுக்கு இருக்காங்களா அண்ணா? இல்லையா வீட்டையே பூட்டிட்டு வந்துட்டியாண்ணா?
0: எனக்கு வீடெல்லாம் ஒன்றும் இல்லை சரோஜா, என்னுடைய மக்கள் இருக்கக்கூடிய இடம்தான் எனக்கு வீடு.
3: ஆமாம், அன்னைக்கு உன் தலையில் கால் வச்சார் இந்த சாமி, உனக்கு தெரியும் தானே சாமின்னு? இன்னா சாமி எப்படி பண்ணுறியே, அது நியாயமானு நீ கேட்டிருக்கணுமா இல்லையா? நீ ஏன் சொல்ல?
0: எனக்கு தெரியும் சரோஜா, அதெல்லாம் நம்மளை படைச்சதே அவர் தானே. அவர் என்ன செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும்னு நினச்சி தான் நான் ஒன்றுமே சொல்லலை.
3: நீ ரொம்ப தான் நல்லா இருக்க, நீ நல்லா இருப்பேன்னே, நான் எப்போவும் சந்தோஷமாக இரு, நான் வரேன்.
1: ஓகேம்மா, உங்கள் வார்த்தைகள் எங்களை நெகிழ்ச்சி அடைய செய்து விட்டது.
0: என் அன்பான மக்களே, ஒவ்வொரு வீட்டிலும் பூக்களம் போடுங்கள், ஆனால் உங்கள் இதயத்திலும் அன்பின் பூக்களம் போடுங்கள். விருந்து பரிமாறுங்கள், ஆனால் பசியோடு இருப்பவர்களையும் நினைவில் கொள்ளுங்கள். புத்தாடை அணியுங்கள், ஆனால் புதிய நல்ல எண்ணங்களையும் அணியுங்கள். சந்தோஷமாக இருங்கள், மற்றவர்களுக்கும் அந்த சந்தோஷத்தை கொடுங்கள்.
1: நல்ல கருத்துக்களை வழங்கியதற்கு நன்றி. அடுத்த வருடமும் வருவீங்களாமண்ணா?
0: உங்கள் இதயங்களில் அன்பு இருக்கும் வரை நான் எப்போதும் உங்களுடன் தான் இருப்பேன்.
2: நன்றி மகாராஜா, நிறைய நல்ல விஷயங்களை உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டோம். என்னைக்கும் நாங்கள் உங்களை கொண்டாடுவோம். மக்கள் உள்ளவரை உங்களோட புகழ் நிலை கொண்டிருக்கும். நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொண்டமைக்காய் மிக்க நன்றி, மகிழ்ச்சியும்.
0: விடைபெறுகிறேன் மக்களே, அனைவரும் மகிழ்ச்சியுடன் இருங்கள், அன்புடன் என்றும் உங்கள் மாவேலி.
1: நம்ம நிகழ்ச்சியில மாவேலி மன்னன் கலந்து கொண்டு மக்களுடன் உரையாடினார். ஓணம் சொல்லும் மிகப்பெரிய செய்தி,
2: மாவேலி ஒருவர் அல்ல, அவர் ஒரு நல்ல சமுதாயத்தோட கனவு.
1: அன்பான நேயர்களே, உங்கள் வீடுகளில் சிரிப்பு நிறையட்டும்,
2: உங்கள் மனங்களில் அன்பு நிறையட்டும்,
1: உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மலரட்டும்.
2: இந்த ஓணம் உங்கள் குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் புதிய நம்பிக்கையையும் நல்லிணக்கத்தையும் கொண்டு வரட்டும்.
1: ஒன்றுபட்டால் ஓணம், அன்புடன் வாழ்ந்தால் தினமும் ஓணம். அனைவருக்கும் இனிய ஓணம் நல்வாழ்த்துக்கள். அன்பு வாழ்க, ஒற்றுமை வாழ்க, ஓணம் வாழ்க.
2: நிகழ்ச்சியின் நிறைவாக ஓணப்பாட்டு கேட்டு மகிழுங்கள். ஓண விருந்து ரெடி ஆயிடுச்சு, பாயசம் குடிக்க நேரம் ஆயிடுச்சு, நாங்களும் ஓணம் விழாவை கொண்டாட போறோம். பாய்.

0: இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றது.
1: நிகழ்ச்சி தயாரிப்பு ஸ்டார்வின்.

கனா கண்டே நடி, கனா கண்டே நடி, கனா கண்டே நடி. உன் விழி முதல் மொழி வரை முழுவதும் கவிதைகள் அகமேது புறமேது புரிந்தது புலி, கனா கண்டே நடி. உன் முடி முதல் அடி வரை முழுவதும் கவிதைகள் அகமேது புறமேது புரிந்தது போலே, கனா கண்டே நடி தோழி, கனா கண்டே நடி.